கந்தன் தூகியாரு தொட்டில் அல்லி தானந்தண்ணா கிண்ணோடி கிருகெஜே கிமிகே நாகர சுத்து கிண்ணோடி மேலே கிருகெஜே தானந்தண்ணா குந்தி கொட்டின குட்டி பீமா பீக்ஷ வேடி